0: This is the show where we bring you all the hot and happenings from the world of entertainment and lifestyle.
1: Really?
0: Fashion that made you gag. Films that made you fangirl. Art that made it to the gram. And trends that kept us with the program. Let's get it. Hello and welcome to a brand new show. I am your host Mayank Chaudhary and this is Limelight.
2: थोड़े में ज्यादा स्वाद के हित तो है इसकी खास बात।
3: वाओ मामा क्या स्वाद है।
2: अरे मेरे राजा।
4: सबका राजा आर्गन मसाला।
5: The front lines of Kargil. The fury of Operation Sindoor.
6: So many attacks.
5: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
6: It's incredible.
5: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
6: Welcome to Left, Right and Center.
5: Hard facts.
6: War-struck country.
5: Hard questions.
6: In the Ukraine.
5: 30 years of trust.
7: In the Kargil area.
6: North Ukraine.
8: In France. In Italy.
6: At Srinagar.
8: I am Vikrant.
6: Vishnu Shom for NDTV.
5: Vishnu Shom. Only on NDTV.
9: What seems settled for me is unfinished business. So I rewind, I pause, I reflect, I dig, until what's buried stands up to be counted. Breaking ground, not just headlines, the meaning behind them. This is Breaking Ground with me, Vedika Sood.
10: Meetha ya namkeen, chahe jaise khao, 100% suji se bani, are pure vermicelli, swadisht. Sehatmand, har roz.
11: Development coming in from Delhi this morning. The President of India has accepted the resignation of George Kurian from the Union Council of Ministers with immediate effect. That's the latest we're tracking on NDTV currently. The President of India has accepted the resignation of Union Minister George Kurian from the Council of Ministers with immediate effect. This decision was taken on the advice of Prime Minister Modi, we're told. For now, let's just also turn our attention to Chief Minister Vijay's first detailed assembly speech. He's responding to the debate on the motion of thanks to the governor's address in the assembly. Listen in.
12: Maabarum varalatru sirappu konda inda sattamandra peravin 17th sattamandra peravaikku nammayum namma tamilaga vetri kalagathai saarndha sattamandra uripinargalaiyum therndeduthu anuppuna நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்பு மிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். 17th சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதில் உரை வழங்க வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
13: Thanks to the governor's address. 17th
12: மாமன்றத்தில் அதிகப்படியான 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும்
13: representatives from 12 different parties have been elected in this house.
12: ஒரே எய்ம் அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம
13: கருத்தை After people have recognized us, although we differ in terms of our ideology, if we work together, Tamil Nadu would remain number one forever.
12: ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி.
13: I thank the members who spoke on this motion of thanks to the governor's address. Those who spoke against us too, I give my thanks to them. My thanks to also for people in Trichy East, from where I resigned after winning from there.
12: நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரியல் தான், ரியல் கிடையாது.
13: Some project as if I've just become a chief minister straight from a shooting spot.
12: அப்புறம் அப்படியே
13: let me reply in their own language, that's only a reel.
12: நாம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்த மட்டுமே காரணம் இல்ல, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்ல. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம்.
13: It's just not Vijay, but it's the love and affection of people across Tamil Nadu that's responsible for this victory.
12: நமக்கு கடவுளும்
13: people have accepted us as one among their family.
12: அதுக்காகவே கடவுளுக்கும் கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி.
13: I thank God and people who are also equivalent to God.
12: தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன்.
13: 1999
12: அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம்
13: 2008
12: ஈழத் தமிழருக்கு போராட்டம் செஞ்சோம்.
13: We also had a hunger strike in support of the Lankan Tamil to urge the war to end. So the Lankan Tamils' lives could be rehabilitated. We continued through the Vijay Welfare Forum.
12: வெள்ள நிவாரணத்துல துணை
13: செவரல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் பிளட் ரிலீஃப் மெஷர்ஸ்
12: குருதியகம் முட்டைப்பால் ரொட்டி திட்டம் விழியகம் பைலகம் நூலகம்
13: we had a series of activities including libraries egg supply
12: அப்புறம் நம்மளோட
13: help them with their eyesight
12: நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பு சொன்னோம் சமூக நீதியை சொன்னோம்
13: through our films we conveyed the message of anti corruption social justice
12: அதனால நம்ம படங்கள் சந்திச்ச ஏன் இதுவரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சு
13: because of this several of our films
12: 2011
13: faced severe hardship even now we continue to face because of the subjects we took
12: மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு பேசி அதல நம்மளோட எதிர்ப்பு
13: we condemned the attack on fishermen ஜல்லிக்கட்டு
12: போராட்டத்துல தமிழர் பண்பாட்டு உரிமை
13: 2007
12: நம்மளோட ஆதரவு தெரிவித்து
13: ஜல்லிக்கட்டு uprising took place we express a solidarity
12: பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னோம் 2021ல உள்ளாட்சி தேர்தல்ல விஜய் மக்கள்
13: in 2021 in the local body election விஜய் மக்கள் இயக்கம்
12: கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்
13: we also organized
12: பரிசும் கொடுத்தோம்
13: programs honoring student achievers in examinations
12: aarambicha odaneye CAA vai edirthu arikai vittom arasiyal kachi aarambichi vilupuram
13: after we launched the party we opposed CAA in our first conference
12: தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள்னு நம்மளோட 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சோம்
13: we announced our 5 policy leaders including பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள்
12: மட்டும் தான் என்ற பெருமையோடு அறிவிச்சோம் பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதுல நமக்கு ஏற்புடையத மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவரோட கடவுள்
13: like பெரியார் said whatever is acceptable from his key ideas we accepted we made it clear that we believe in God and we will not intrude into anyone's faith
12: பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம்
13: we accepted and announced several teachings of பெரியார் we also accepted several teachings of அம்பேத்கர் காமராஜ்
12: நிர்வாகத்தையே ஒரு கொள்கையா ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம் வீரமங்க வேலு நாச்சியாரோட மண் மீட்பையும் சமூக நல்லிணக்கத்தையும்
13: பின்பற்றோம்
12: மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளோட விடுதலை
13: வேட்கையும்
12: பின்பற்றுவோம்னு சொன்னோம்
13: அஞ்சலி அம்மாள்
12: யாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் எம் மதமும் நம் மதம்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்ம கொள்கைன்னு அறிவிச்சோம்
13: we announced secularism is our key policy
12: ஓபனா அறிவிச்சோம்
13: we openly declared who is the political enemy and ideologically
12: நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாடு அறிவிச்சிட்டு தான் அரசியலுக்கே வந்தோம்
13: only after this we entered politics
12: நம்மளோட தேர்தல் அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார அரசியல் வழிகாட்டியா அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஏத்துக்கிட்டதா
13: for electoral politics we accepted MGR and Arinjar Anna.
12: எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போவாங்க. ஆனா நாம ஒவ்வொரு
13: everybody starts a launches the party and then they go into everyone's houses, but we ஒவ்வொருத்தரும் நம்மள launched a party only after we entered everyone's home.
12: இயல்பா நடந்துச்சு. தமிழ்நாட்டு
13: மக்கள் போறதுக்கு நாம natural evolution
12: தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கு.
13: Only we know how much we had worked for that.
12: நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல் நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அது
13: some Jesus mockers saying it's an actors party.
12: அரசியல் பயணம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் ஆரம்பிச்சிருக்கு.
13: Our political journey has begun in a very transparent way.
12: தனியா இல்லாமல் தனியா நின்னோம்.
13: We fought elections without any alliance.
12: மக்கள் நம்மள தெளிவா புரிஞ்சுகிட்டதாலையும் நம்ம டிவிக்கே
13: understood us very clearly.
12: 5% வாக்கு
13: hard work by our cadre. We won this election, securing 1.72 crore voters, the largest, single largest party in the state.
12: நம்மளோட ஆதரவு இயக்கங்களாலையும் இதோ இன்னைக்கு இங்க நம்ம டிவிக்கு ஆளும் கட்சியா உட்கார்ந்திருக்கிறோம்.
13: Today, with the support of the people of Tamil Nadu, we remain as the ruling party.
12: சாதாரணமாலாம் நடந்திரல.
13: It did not become so easily.
12: ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க.
13: Some mock are saying we captured power in 2 years.
12: வலியும் வேதனையும் இருக்குது.
13: There is so much of pain behind this.
12: இடையூறு அவ்வளவு தடைகள் ஊர் உலகத்துல.
13: So many obstacles, barriers.
12: தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள் நெருக்கடிகள் கட்டுப்பாடுகள் நம்மள சந்திக்க
13: ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேர் இம்போஸ்ட் ஆன் அஸ்.
12: போதுமான பாதுகாப்பு இல்லாமனு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
13: இன்எக்ஸ்பிளிகபிள்
12: மைல்ஸ் டு கோ.
13: கான்ஸ்பிரசிஸ் கண்டினியூ ஈவன் நவ.
12: எல்லாத்துக்கும் முச்சமா நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல.
13: 41 of our family members were lost in that stampede. I have no words to explain the pain. I don't know why they did all these things.
12: Vijay ivanoda makkalukkaga edhayum thaanga tayara agittan.
13: Vijay is prepared to shoulder anything for the people.
12: Kalamum enna theriyuma en nenjil kodi irukkum ennoda tamil nadu makkalum என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான் அவங்களோட பலத்தால தான்
13: அன்னைக்கு
12: அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட ஆட்சி மாதிரி 1977ல முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி
13: தலைவர் அண்ணாதுரை கவர்மெண்ட் 1977 வித் ஆர்டினரி பீப்பிள்

0: அதே வரிசையில் 2026 சட்டமன்ற
1: தேர்தல்
0: ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு.
1: By very, very ordinary people.
0: The
1: same history has repeated. People have given this kind of a verdict.
0: நாம் அமைச்சிருக்கிறோம். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கு,
1: what can the youngsters do, what can women do, for those who raise those questions.
0: சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றதுதான் நம்ம அரசியல்.
1: Our politics is every family in Tamil Nadu is important.
0: அது நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இந்த
1: ரெண்டு government, people's government with a conscience.
0: மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம்,
1: முக்கியமா barriers of religion, caste,
0: ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சு,
1: and the poisonous culture of money. In this election, we are very sure about clean governance and good governance. We are very firm on that.
0: இது உண்மைன்றதனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலை
1: தினத்தந்தி in its editorial mentioned or described this as plugging
0: the
1: fountainhead of corruption.
0: அந்த எடிட்டோரியல்ல எழுதி இருக்கு. இந்த நேரத்துல தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: My thanks to Dinathandi newspaper.
0: அதாவது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேளியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன்.
1: That newspaper's editorial response, editorial is good as my response for those who say what can we do in 2 years time, what can a 2-year-old party do.
0: இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையில இருந்து கேக்குறேன்.
1: This is just beginning from this August 12th I feel.
0: முன்னாடி அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டு,
1: we are plugging
0: மக்களுக்கு
1: so many loopholes
0: செஞ்சிக்கிட்டு
1: between 2017 and 2026
0: நமக்கு எதிரா
1: in every department. That's why
0: சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சி
1: those who many said will not rally with us are now joining hands with us.
0: சரி, அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க, அது விடுங்க. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது, அதுக்குள்ள என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க.
1: It's exactly 40 days since we came to power. They're asking what we have done. We launched a special task force, Singappen for women's safety. They have formed a task force for crackdown on drugs.
0: வழிபாட்டு தளம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்ட்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற 700
1: liquor shops in close proximity to schools, colleges and worship places removed.
0: அவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன.
1: We have revived அம்மா canteen.
0: பகல் கொள்ளைக்கு full stop வைக்கப்பட்டுள்ளது.
1: We have put a full stop to the broad daylight corruption in registration department or registration offices.
0: ஸ்கேன் மையங்களில் கருவுறுவதற்கு முன் மற்றும் பின் ஏற்படும் தவறுகளை கண்காணிக்கவும், மருத்துவ நிறுவனம் முறைப்படுத்தும் சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கவும், மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது.
1: We have launched a fleet of 40 vehicles to monitor and crack down on irregularities at ultrasound centers.
0: தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம்
1: கேட்டுக்கொண்டிருக்கிறது.
0: 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம்
1: 500 கோடி
0: அளவில் உறுதியளிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் மின்னணு பொருட்கள் மற்றும்
1: 2500 crore scheme in Kanchipuram,
0: teams
1: in Coimbatore,
0: ஆட்டுப்பள்ளி LNT கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன.
1: The shipyard expansion in Tiruvallur,
0: மின்னணு முறையில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
1: Changes in tender, e-tender,
0: எடுத்து செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குவாரிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன.
1: Many quarries have been seized and illegal mining
0: curbed.
1: Also, estimation of mining through drones.
0: அலுவர் தலையீடு இல்லாமல்
1: no interference of foreign

0: எலக்ட்ரிக்கல் பவர்
1: நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும்
0: தீஸ் ஆர் ஒன்லி சாம்பிள்ஸ். தேர் ஆர் சோ மெனி மோர்.
1: வர நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்சலாவை நம்ம
0: கிராஜுவலி ஸ்லோ அண்ட் இன் எ ஸ்டெடி வே
1: சுதந்திரமான டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை
0: நம்ம வி வில் என்ஷூர் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ்.
1: டார்கெட் கண்டிப்பா அதை நிறைவேற்றியே காட்டுவோம். 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க இதை செய்ய முடியாது?
0: 8 crore people are with us, can't we do this?
1: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
0: மிஸ்டர் ஸ்பீக்கர்,
1: உருவம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்.
0: They explained how the state treasury is dilapidated, is in ruins.
1: மேலாண்மை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை
0: அறிக்கை, we released the white paper.
1: அந்த காலத்துல தான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இப்படி ஒரு
0: so much of trouble because of their rule, those in power earlier.
1: அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க,
0: நவ்
1: தெரியாதுதான்.
0: They say our ministers and MLAs do not know anything.
1: மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான்.
0: They, yes, they know to serve people but they do not know to loot people's money.
1: டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான்.
0: They know how to streamline and make tender process clean but they do not know how.
1: பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர
0: raise the court and make money.
1: பணி இடமாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான்.
0: They do not know to make money.
1: புதிய பணி
0: in transfer
1: தெரியுமே தவிர அந்த பணியிடங்கள்
0: they know to create jobs
1: தெரியாதுதான்.
0: But they would not know to make money in that.
1: நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க
0: they know to stop irregularities
1: கோயில்கள்ல
0: நடக்கிறேன்
1: தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க
0: தெரியாதுதான். கனிம
1: வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு
0: கனிமத்தை
1: அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான்.
0: To fill government coffers but they do not know to divert those funds for their personal prosperity.
1: வளர்க்கத் தெரியாதுதான். நம்ம குடும்பத்துல இருக்கிற பாட்டி அம்மா அக்கா தங்கச்சி குழந்தைகளை பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு
0: they know to respect women, children, elderly.
1: 1000 ரூபா கேஸ் இப்படி எல்லாம் பேச தெரியாதுதான்.
0: But they do not know to mock them saying 1000 rupee cases.
1: சுயநல தேவையை செஞ்சிக்க தெரியாதுதான்.
0: They do not have any selfish desires.
1: எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறது
0: those who say we do not know, I tell them yes, we do not know to indulge in such corrupt practice.
1: தெரியாமலே இருந்துட்டு போகட்டும்.
0: Let us be ignorant of these things.
1: எங்க மக்களும் very very happy தான்.
0: That's and that makes our people happy.
1: எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளோட கடமை.
0: The opposition let them oppose us but it is our responsibility to clarify to the people.
1: கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார
0: administrative failure in the past
1: ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின் வெட்டிற்கு
0: because of deliberate acts by some there are some power cuts
1: இணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள்
0: 10 ஹை லெவல் மானிட்டரிங் கமிட்டீஸ்
1: சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும்
0: or on their routes 24 hours
1: கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன.
0: We have also created 77 centers to make sure there is no power cut. Very soon there will be no power cuts at all.
1: நல்லா புரிஞ்சிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்க்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது.
0: Although people have understood what we say because of the opposition
1: அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சு தான் வச்சிருக்கு.
0: Because of the opposition triggering in some places people indulge in protests.

0: 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய்
1: 5,932.23 crore worth of farm loan.
0: தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க.
1: Yes, we are ideologically opposed to the central government, but we are not someone who will indiscriminately
0: அதுக்காக நம்மளோட அரசியலான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே.
1: We will never give up a compromise on state rights.
0: இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும்
1: திசை
0: திருப்ப வேலை ஈடுபட்டாலும் அவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி. எனவே
1: எந்தவித
0: சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல. நாம எப்பவுமே
1: இன்னும்
0: சொல்ல
1: போனா
0: நாம செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம்.
1: We are secular team, we are social justice team.
0: விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல
1: கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தமிழ் தாய் வாழ்த்த பாடுறதுதான் வழக்கமா இருக்கு.
1: தமிழ் ஆன்தம்
0: வாழ்த்த பொறுத்த வரைக்கும் நம் அரசு
1: கஸ்டமர்லி சங் ஃபர்ஸ்ட்
0: நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவா தெரிவிச்சிருக்கு.
1: கன்வேட் ஆர் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் கிளியர்லி டு தி சென்டர்.
0: ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
1: We have sought changes in the circular made by the central government.
0: பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி
1: மற்றும்
0: பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம்.
1: சேர்க்கையை
0: 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி
1: வருகிறது.
0: கோரிக்கை விடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968 இருமொழி கொள்கையை
1: நடைமுறைப்படுத்தி
0: ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது
1: கட்டாயமாக
0: திணிப்பதை தவிர்ப்பது
1: குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
0: அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே
1: தமிழ்நாடு
0: இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை.
1: அவர்களே,
0: கடந்த 11/6/2026 அன்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு இயக்கம் உருவாக்க தேவையான நிதியையும் தமிழ்நாட்டுக்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தருமாறும்
1: செயற்கை
0: நுண்ணறிவு தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கவும்
1: செயல்படுத்த
0: வேண்டியும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் மீனவ சமுதாயங்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவித்தல் குறித்து நிரந்தர
1: நடவடிக்கை
0: கீழ் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க கோரியும் தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே அமைச்சகத்தின்
1: மேம்பாட்டில்
0: இணைப்பு வசதி குறித்தும் கூட்டு குடிநீர் திட்டம்
1: தொடர்பு
0: வாழ்த்துக்கான முதலிடத்திற்கான கோரிக்கையும் மேகதாது அணை கட்டுமான நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும் மாநிலத்தின் மீது மும்மொழி
1: கொள்கை
0: வற்புறுத்தாமல்
1: establish a right and
0: தமிழகத்திற்கு
1: not accept the மேகதாது proposal by Karnataka government.
0: கோடியை விடுவிக்க கோரியும் ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவி தொகையுடன் கூடிய பணியினை தொழில்நுட்ப பயிற்சி வழங்க ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஒகேனேக்கல் 3ஆம்
1: sort centers cooperation for creating opportunities for 5 lakh youth every year in Tamil Nadu.
0: வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகளை உருவாக்க
1: ஜாப் செக்யூரிட்டி அண்ட்
0: வேண்டியும் மற்றும் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறும்
1: தமிழ்நாடு
0: பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை மாநிலங்களுடனான நட்புறவு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் மிகவும் அவசியமானது. தமிழ்நாடு தனது அண்டை மாநிலங்களுடன் நதி நீர்
1: பங்கீடு
0: நல்லுறவை பேணி வருகிறது. பரஸ்பரம்
1: தமிழ்நாடு மெயின்டெயின்ஸ் கார்டியல் ரிலேஷன்ஸ் வித் நெய்பரிங் ஸ்டேட்ஸ்.

0: அண்டை மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது.
1: Our rule will also strengthen those ties.
0: சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு
1: law and order. There was talk about that.
0: கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலும் சகிச்சுக்கவே முடியாது.
1: Many also highlighted women being affected.
0: The Singapen
1: we are taking strict action.
0: ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான்.
1: அதே மாதிரி Singapen force is the first step.
0: கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள்.
1: We are also taking stringent measures to control drugs.
0: அன்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்
1: எல்லாம் these issues I told
0: யாரு போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்திரல.
1: They have not come just in 2026 from the month of May.
0: இனிக்கு வந்து எதிர்க்கட்சி
1: this continue from their rule.
0: எனக்கு வந்து அது அக்கறையா தெரியல. அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போட்ட அரசியலா தான் தெரியுது. இப்படி
1: அவதூறு this only for me appears to be a blame game.
0: தோணுது கடந்த 9 10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல.
1: Last 9-10 months there's no law and order DGP in Tamil Nadu.
0: போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையை கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில்.
1: Only now we are trying to find answers in our role.
0: இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறு அப்படியே பரவி கொட்டி கிடக்குது.
1: The movement of drugs was rampant. Who should have controlled this?
0: கையில இருந்தது. இத்தனை கேள்வி நம்மள பார்த்து கேக்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது.
1: I just ask one question.
0: Government கையில வெச்சிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே
1: had the police department then
0: control பண்ணல.
1: Why didn't you control it in the very beginning?
0: உள்ளவங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும்.
1: They know very well why these problems recur.
0: கேக்கலாம், இது ஜனநாயக அரசு, மன
1: anybody can question this is the democratic country.
0: அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கை பற்றி யாருக்கு மக்கள் நலனுக்காக
1: தாராளமாக
0: சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். நம்ம அரசனுடைய நிர்வாக திறன் அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு
1: capability of our governance
0: போட்டு ஊடல் மேல ஊடலா செஞ்சிக்கிட்டு
1: for those who indulge in corruption
0: அதான் நிர்வாகத்திறன் அப்படினு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊடல் செய்யற நிர்வாகத்திறனை
1: to escape from that if you talk about good governance
0: பொட்டி பெட்டியா பணத்தை வச்சிக்கிட்டு பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சிக்கிட்டு போதை பொருள்
1: boxes full of money
0: ஒவ்வொரு ஊடலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது
1: several such corruption are coming up.
0: Party fund
1: the one in Taskmark
0: அப்படிங்கற பேர்ல அடிச்ச கொள்ளை எல்லாம் உண்ணுனா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கோம்.
1: Whatever went outside now we are diverting everything to the state's coffers.
2: மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தரேன், அப்ப பேசுங்க. அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க.
1: The speaker says, I will give you an opportunity after the Chief Minister's
2: response. உட்காருங்க அமைதியா உட்காருங்க.
1: ப்ளீஸ் டேக் யூ சீட்.
2: உட்காருங்கன்றா அப்புறம் நீங்க என்ன ஒருங்க உட்காருங்க. நான் குடும்ப உட்காருங்க.
1: ஐ வில் கிவ் யூ an opportunity to speak.
2: உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
1: The Honorable Chief Minister is patiently, calmly giving. Take notes. We will give you a chance to speak.
2: When
1: I stand, the convention is everyone should sit. Please down calmly, I will give you a chance.
2: இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்க நான் அனுமதிக்கிறேன்.
1: I will allow the point of order after the Chief Minister's speech.
2: மாண்பு உறுப்பினர் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதில் பாயிண்ட் ஆஃப் கேளுங்க.
1: The members should stay calm.
2: இப்போதும்
1: when the leader of opposition spoke yesterday, I did comment.
2: நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசத்தை தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமையும் உங்களுக்கு.
1: You have the right to ask and to get explanation.
2: மாண்புமிகு உறுப்பினர்களால் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயம்
1: I will give the leader of opposition an opportunity to speak after the chief minister's address.
3: இன்று இவர்கள் முயற்சி செய்வது அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இருங்க, நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ்.
1: The leader of the house can go to and speak.
3: போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்து விட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு
1: பின்பற்றினீர்கள்.
3: அதே முறையை இப்போது
1: பின்பற்றுங்கள்.
4: உரிமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை
1: குறிப்பிடும் நீக்கணும்.
4: இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது.
1: People should protect the dignity.
2: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்,
1: I appeal through you to them to adhere to that convention.
2: நான் உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அந்த பேச்சு முழுமையாக பேசி முடிக்க நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியாக உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும், நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற உரிமையும் விளக்கத்தை கேட்டு பெற உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நீங்க பேசலாம்.
1: The speaker allows the chief minister to continue with his response.
2: எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சி வேண்டிய உறுப்பினரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: I appeal to the leader of opposition to
2: நியாயம் இருக்கிற வாய்ப்பு தரப்போகிறேன்.
3: அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது
2: மறுபடியும்
3: தெரிவிக்கலாம்,
2: பின்பற்றினால்
3: நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்
1: It would be nice if you followed the same system you had during your role.
3: ஆகவே இல்ல
5: அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க, பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, பதில் சொல்லினா தான் எங்க பிரச்சனை. இல்லை இல்லை அப்படி இல்லை. ஆகவே இல்லை இல்லை இல்லை, நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக்கொண்டது ஆறாவது, இல்லை இல்லை நேற்றைய தினம் உங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டா இருக்கலாம். நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்கள் எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போது யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள், அதை நாங்கள்
1: பின்பற்றினோம். நேற்று
2: எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார்.
1: When the leader of opposition spoke, there were several allegations.
2: மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நேற்று அந்த விஷயம்
1: முடிந்து the public works department met me in the morning
2: சொல்ல வேண்டி
1: நேர்ந்தது and said he has brought the evidences what he spoke yesterday.
2: அவரிடம் காட்டி அதற்கு பிறகு அதை பற்றி முடிவெடுக்கின்ற நான் சொன்னேன். இப்போதும் சொல்கிறேன், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசி முடிக்கட்டும்.
1: Even now I tell you, the Chief Minister is speaking now. If he'll conclude, I will definitely give you an opportunity.
2: பேரவை தலைவர் இந்த முறையில் என்னுடைய முடிவுதான். அவையில்
1: இருக்கக்கூடிய my ruling as speaker.
2: கேட்டுக்கொள்கிறேன்,
1: I appeal to those to take your seat. The Chief Minister has to speak now.
3: நேற்றைய தினம் நீங்கள் முழுமையாக பேசினீர்கள். உங்கள் பேச்சுக்கள் எப்படி இருந்தது என்பதும் நாடறியும். இருந்தாலும் கூட நாங்கள் அமைதியாக இருந்தோம். இல்ல இல்ல நீங்க இருந்தா நீங்க ஒவ்வொரு வார்த்தை இருங்க.
1: How your speech was.
3: முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இருக்கிற போது மின்வெட்டால் தான்
1: சொன்ன கதையெல்லாம் இருக்கு.
3: வாய்ப்பை நீங்கள் பின்ன அவர் முதலமைச்சர் பேசுவதற்கு பிறகு பேசினால் அழகாக இருக்கும்.
2: அவை முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால் ஆனால் அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் வந்து சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய
1: வழியில்
2: அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார்கள். புதிது புதிதாக மாடல் என்றார்கள்.
1: They had mentioned several items.
2: சகிப்பு தன்மையோடு
1: அதற்கு எக்ஸசைஸ்
2: பொறுமையாக இருந்தோம். குதிரை பேரம் எல்லாம் அவைக்குள் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சோஃபா மாடல்
1: என்று
2: ஒரு கேட்டு இப்படி எழுந்து நாங்கள்
1: சட்டமன்றத்தில்
2: ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வீட்டுக்கலை நடந்து கொண்டார்கள். இப்போது
1: TVK members
2: மதிப்பிற்குரிய
1: in an exemplary way.
2: நான் கேட்பது என்னவென்றால், அவர்கள்
1: I ask our leader of opposition
2: முதல்வர் அவர்கள் உரையை
1: முழுமையாக
2: சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக
1: கேட்டுக்கொள்கிறேன். He has to pave way for tolerance not just from the treasury benches but also from the opposition.
6: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம்
1: PWD Minister ஆதவ் வர்ஜனாஸ்ரீ
6: நாளில் இந்த சபை
1: on the first day the CMK
6: பாரம்பரியத்தை பத்தியும் நமக்கு வகுப்பெடுத்தார்கள்.
1: Had explained about the conventions and the traditions of this house.
6: தலைவருடைய வழியில் இந்த சட்டசபையுடைய நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று எதிர்கட்சி தலைவர் நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசும் பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் சட்டத்திற்கு பேசும் பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தோம். நாங்கள் அமைதியாக ஒரு ரெண்டு மூணு முறைதான் வந்து அவரு பேசும்போது
1: ஆனா
6: இன்னைக்கு முதலமைச்சருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் உரை கடந்த நான்கு நாட்களாக திராவிட
1: முன்னேற்ற
6: முதலமைச்சர் ஏன் பேசல பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க
1: தயாரிக்கிறோம்.
2: முதலமைச்சர் அவர்கள் உட்காருங்க.
5: மரபு இருக்கிறது, எப்போது வேணா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பண்ணலாம். இருந்தாலும் கூட நீங்க அந்த மரபை நீங்க கடைபிடிச்சீங்களா உங்க ஆட்சியில?
2: நீங்க
1: குறைக்க
2: வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம். இப்போது உள்ள பிரச்சனை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சை உறுதி செய்து முடிக்க வேண்டும். அவர் முடித்த பிறகு
1: முதலமைச்சர்
2: அவர்கள் தயாராக
1: இருக்கின்ற
2: இப்போது நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் உரையை தொடரலாம். முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நீ எழுந்து நிற்பதிலே நியாயம் இருக்கிறது.
1: There is some justification if I there's no
2: வாய்ப்பு. எதிர்க்கட்சி தலைவருக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மட்டுமல்ல, உட்கார்ந்து அவர் பேசிய பேச்சுக்களை என்ன இருங்க, என்ன என்ன என்ன என்ன என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அதை நீங்க கேட்கலாம். அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். பேசி முடிக்கின்றவரை அமைதி காக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நான்
1: எதிர்பார்க்கிறேன்.
2: மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்,
7: பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க உட்காருங்க. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்கள் வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்கே இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்கள் இப்போ என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்கள் இப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா?
1: Mr. Speaker, yesterday after I concluded my speech, after return home and TV about the minister continuing to speak on that, what is this tradition? If you make those allegations with evidence, we are ready to prove.
2: பொதுப்பணித்துறை பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன்.
1: I did tell them yesterday to not speak without evidence, without proof.
2: நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அது நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது.
1: Chief Minister, conclude his speech. If he had spoken anything without evidence,

0: within, I have the right to expunge it. Just like Tasmak.
1: மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும்
0: சொல்றேன், ஒரு பைசா விடமாட்டோம், விடமாட்டோம்.
1: இதுக்கு முன்னாடி
0: தொட்டங்களையும் விடமாட்டோம்.
1: ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே
0: One after another would come out. The mask will be removed. Many here are shaken up. In this situation, they make allegations against us. Now they have a theory that with their support, with their mercy, we are in power. No, we are here. Our government is here with the support of the people. Why are you upset and shaken up when we give ministerial birth for those who come to us?
1: Marxist Communist Kachi, namakku aadharavu kuduthathu suyachiya edutha mudivunu solranga.
0: CPM says it's their independent decision to support us. Where is the question of you sending them? People are watching everything clearly. The Chief Minister can
2: continue.
1: The சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன். நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு.
0: For scheduled caste brothers, 8 of them have been made ministers in a government.
1: அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு.
0: That's a 100 year dream. அம்பேத்கர்'ஸ் ட்ரீம்.
1: பேசுறேன் அப்படினா உங்களுக்கு கேட்கணும்ன்றதுக்காக தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள கேக்குறேன், எத்தனை பெண்களுக்கு
0: பதவியில
1: இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: Those who claim they are protectors of women, let me ask, for how many women did you give ministerial birth? They have given 4 of them cabinet positions.
1: அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு
0: those who have been rejected by people,
1: தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன் வரும்.
0: Only those who say they will never do anything wrong, they can share power.
1: ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முன் வராது.
0: Those who are drenched in corruption cannot share power.
1: மெஜாரிட்டி இல்லனாலும் தர மாட்டாங்க, கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒன்னு வச்சிருப்பாங்க. கூட்டணி ஆட்சியே
0: whether they have majority support or even if they are a minority support, they have one ready-made answer against alliance coalition saying that people will not accept a coalition government in Tamil Nadu.
1: நிதி நிலைமை எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் செயல்படுத்துவேன். அதுக்காக கொஞ்சம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
0: I think we should not speak about anyone who's not on the floor of the House.

0: நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு தப்பான்.
1: It's not just against them, they also spread another against people.
0: இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே
1: மக்கள் just not now from MGR days, soon after he won. என்ன
0: பண்ணிட்டாரு எம்ஜிஆர், என்ன இது பண்ணிட்டாரு, 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா,
1: சேம் டெக்னிக் ஓவர் தி லாஸ்ட் 50 இயர்ஸ்.
0: டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கயோ போயிட்டு இருக்கு பாஸ்.
1: டெக்னாலஜி ஹஸ் சேஞ்ச்.
0: இதுல கொஞ்சம் டெக்னிக்கே ஆச்சு, கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா.
1: At least change your technique.
0: அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க.
1: Give constructive ideas.
0: எடுத்துக்கறோம். ஆனா
1: விட்டுட்டு பாயிண்ட்
0: நையாண்டி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு
1: நாட் மாக்கிங் அண்ட் டாக்கிங் இர்ரெலெவன்ட் திங்.
0: அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆச்சியா?
1: வாட்ஸ் தட் சோஃபா மாடல்?
0: புரியிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு.
1: இந்த took me a long time to understand.
0: டேபிள் சேரு, டீ பாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க.
1: Ask them to do those
0: business தான் பண்ணனும்னா
1: ஃபர்னிச்சர் பிசினஸ் somewhere outside.
0: சட்டசபைக்குள்ள வேணாம்.
1: Not in the assembly.
0: கருத்துக்கள் இருந்தா சொல்ல சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம்.
1: Make any constructive criticism if it's fair we will accept.
0: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம்.
1: In a village an elderly person
0: சின்ன
1: felt very hot.
0: தேடுறீங்க அப்படினு கேட்டானாம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணுல தம்பி, உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: Little boy asked him what he was searching. He said, I heard your dad is here.
0: இன்னொரு போயிட்டாங்க, பேசலாமா?
2: அரே உங்க கருத்துக்களை நீ முழுமையாக மன நிறைவோடு பேசலாம்.
0: டிவில பாருங்க.
1: They have left. He refers to the opposition.
0: அதான் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொல தூரி இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசு பேசுனா அப்புறம் என்ன பண்றது?
1: For my 5 minutes speech, they got shaken. But they keep saying, I should speak.
0: உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு.
1: They said singing of national anthem after the Tamil anthem is wrong.
0: ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. அந்த மரபே மாத்திட்டீங்க.
1: They said
0: பெரிய
1: singing of national anthem twice in the assembly has never happened, that we have changed the tradition.
0: மாநில உரிமை போராளிகளை அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும்.
1: I just asked them one question.
0: ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர்
1: இன் 2020 சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் இன் ஆகஸ்ட்.
0: கருணாநிதி அவர்களோட sorry கலைஞர் அவர்களுடைய sorry for that கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசு தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல
1: sorry it was a function
0: national
1: unveiling the portrait of
0: தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு
1: இருந்துச்சு. கருணாநிதி
0: அதாவது தேசிய
1: it was announced
0: இரண்டாவது முறையா
1: national anthem followed by தமிழ்தாய் தமிழ் anthem
0: தேசிய கீதத்துக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட
1: ஆஃப்டர் தி நேஷனல் ஆந்தம் தமிழ் ஆந்தம் வாஸ் sung.
0: தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழை இரண்டாவது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா?

0: All right, up first, some breaking news now coming in from Tamil Nadu. And after the Chief Minister Vijay hit out at the DMK in the Assembly, the Leader of Opposition, Udayanidhi, has hit back at Vijay. Udayanidhi Stalin has said the TVK has made the Assembly into a cinema theatre. They've started whistling now. Soon, ministers will play songs and dance to item songs. The Chief Minister's speech was only for reels and social media. Reels can be made from his nearly 30-minute speech. It was scripted and very artificial, is what Udayanidhi Stalin has said. He went on to say that the Chief Minister has started acting. The speaker is saying action and cut, and next they will go for a one more take. He's asking the speaker's permission for action. Next, a caravan makeup artist and a stunt master will also come here, and they'll turn the Assembly into a shooting spot.
1: ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இது ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தது தான், ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்போ செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன் மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு ஸ்பீக்கர். ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். கேரவேனு, இந்த மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க.
0: Well, let's go across to Sam Daniel now for more. And Sam, as expected, especially after the Chief Minister's, you know, attack against the DMK in the Assembly, now a response coming from Udayanidhi.
2: That's right. Fireworks on the floor of the House

0: when the DMK was in power. In terms of women's safety, he also pointed out how during the DMK time, there was no dedicated law and order DGP in Tamil Nadu and how that contributed for declining law and order. On corruption too, he took on the DMK, tacitly referring to what he calls party fund from the Tasmac revenue. And his governor, his ministers, Vijay argues that they do not know anything about wrongdoing, anything about corrupt practices, and he considers that as a badge of honor, and that his government and his ministers are doing everything possible to divert funds which were going to someone else's coffers towards the state's treasury. But of course, the key opposition, the DMK, argues Vijay is acting, his comments and speeches are artificial, and that he is converting the assembly into what he calls a shooting spot, saying that already people are whistling on the floor of the house, and soon, Udayanidhi says, ministers even could dance for what he calls item numbers.
1: Right, and even saying that they'll create reels out of the chief minister's address. Sam, do stay on. Let's take our viewers through that address today. As Sam was telling us, Tamil Nadu chief minister Joseph Vijay addressed the state assembly, where he sharpened his attack on the DMK, said he'd made it clear from the very beginning who his political adversary was. He accused both the DMK and AIADMK of attempting to prevent his political emergence. He invoked the legacies of CN Anudarai and MG Ramachandran, saying governments formed in 1967 and 1977 worked for the common people. He reiterated his support for the two-language policy. Remember, that was something the DMK was also very strong on. He opposed any attempt to impose any other language in Tamil Nadu. He also renewed his criticism of the NEET exam for medical, calling the examination unfair. The TVK chief also addressed the Karur stampede tragedy in which 41 people lost their lives.
2: அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல், நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம ட்ராவலில் எல்லாத்துக்கும் முச்சமாக நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனையெல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலேயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன?
3: If you look at the way the TVK government is acting, especially its cadres, the ministers, all of them armed with a camera and a mic, clearly established that this government is predominantly a government that is run on reels. And another distinguishing fact that we came to understand today from the chief minister's speech is that he's still angry. The chief minister is very angry with the people of Tamil Nadu that they have not given him a clear mandate. The chief minister should understand that the people of Tamil Nadu had chosen to give him only 108 seats.
1: Meanwhile, the Tamil Nadu Chief Minister Vijay sought permission from the Speaker after his speech in the Assembly, and then he performed a gesture, a cinematic gesture, as he concluded his speech in the State Assembly. You saw that on your screens there, where he performed. Take a look at that hand movement.
2: One action pananumne enakku thonuchu. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல யார் பெர்மிஷன் பண்ணலாமா?
4: இப்பவும் பண்ணலாம், அவன தப்பு இல்ல.
1: All right, so that hand gesture has also become something of a controversy now. Udayanidhi, Stalin has attacked Vijay and he's gone personal as well, in which he says the chief minister's rambling remark that he would narrate short

0: நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவலில் எல்லாத்துக்கும் முச்சமாக நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனையெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்றைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலேயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னால் இப்படியெலாம் கொடூரமாக இருக்கணுமா என்ன? ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரியல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம் சொல்கிறேன். 1990s ரசிகர் மன்றமாக இருந்தப்பவே மக்களுக்கு துணையாக நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு இருந்தோம். 2008 ஈழத்தமிழருக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009 ஆரம்பித்த விஜய் மக்கள் இயக்கம் வழியாக நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்.
1: ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க, இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் இந்த நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவார் நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். அது வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது தான், ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கேயும். இப்போ செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 more போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல்லு கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு இந்த மேக்கப்பு ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க.
2: If you look at the way the TVK government is acting, especially its cadres, the ministers, all of them armed with a camera and a mic, clearly established that this government is predominantly a government that is run on reels. And another distinguishing fact that we came to understand today from the Chief Minister's speech is that he's still angry. The Chief Minister is very angry with the people of Tamil Nadu that they have not given him a clear mandate. The Chief Minister should understand that the people of Tamil Nadu had chosen to give him only 108 seats.
3: There were a few humorous occasions on the floor of the house with Vijay sharing a short story which is being seen as a tacit reference to M.K. Stalin, the DMK chief and former chief minister who lost elections and is not in the house now. He also concluded his speech imitating a gesture of M.K. Stalin when he sealed the deal with Congress just before elections, and he repeated that gesture.
0: ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க,
4: பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல.
3: Well, the Tamil Nadu government has gone on appeal to the Supreme Court, challenging the Madurai bench of the Madras High Court's order upholding its earlier order to light the Karthikey Deepam on an ancient pillar on the hilltop next to a dargah there in Madurai. For more on this, let's go over to my colleague Vijay. Vijay?
5: Thank you, son. That's right, you know.